0: பேரிடரை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் on your local station 88.6 Plenty Valley FM, the world at night.

0: பேரிடரை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர் தி வேர்ல்ட் அட் நைட் ஆன் யுவர் லோக்கல் ஸ்டேஷன் 20 வேலி எஃப்எம்.

அடா இது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. ஆ மஜாபா மஜாபா. இதா இதா இதா இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி ஓடே.

0: on your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
1: பேரிடரை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு குடும்பங்கள் தயாராக இருக்க உதவ ஆஸ்திரேலியா போஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் இணைந்து செயல்படுகின்றன. மேலும் அறிய redcross.org.au/prepare இணையதளத்தை பாருங்கள்.
2: ஸ்டேஷன் ஸ்பான்சர்